kore kimbe dixro kochu si dang ne gangju jo gu ma re da bong re jie se hyo zu si de ma bong zu zhi da do dang xie ju dan zi ye bu si de zu zhu de bi xue ye jie dun ju ru gu kochu si dang ne ren yi ju ru gu lon tu la li ta kore sai bi ma bong la ti gren gu ti da do dang me si bi ma bong la guan do nu di xi to mi la xin zhe xi jian to de ren ye sa bo xi gu ba xie la ta kore de sa kong de ga da 他说的给官多日夜托院把协议比价呢得官多往前呢中央马位也这把协议了能能当给马帮人过去增进些别能把改进些一些他过去马天连给库罗国马帮层面你不知道落他比起解官多呢这种效果他过去官多给王开始了入国的陈述的那路了的呢他过去官多给王短途的交货人给那些个 他过去更多了马超哥哥主要了对主要主要各地对军的马德的马德这些学生中没事吧的你做退休时从呢马德的拉尼的年龄个孙主的马西切马提雄切年着马提杰更多给你拉德些高兴你吧趁着马兄的马不年修啥不是东西了没得兄娃也别应该的当不容呢 王家过去了村子的大姑的媳妇马拉丹参照过趁着马兄的马帮年兄时就呢俺最当给满足马兄媳妇一直就爷爷顶着人家马帮人呢趁兄真正了进退通天媳妇马帮人过俺最马帮到底都懂一下爷了滚地多的马帮到底做主席不了趁兄跟你这当给送命那么着中央马尾那边是比火 趁着马兄的马帮年兄媳妇跟爹顶在同一个人家缺德穷有那段出席的中国解决第一笔马队趁兄马兰族把他吞藏到东岸的马帮兄当家在为人一家博士的所我就写起研究所动课趁着马兄媳妇人家呢趁着王家兄就第一笔你不知道王家过去了村子的大哥是有钱的当年王家你拦路家人家能断就你多西巴些西头个 伦敦宋杰成了当中央的中央马威也马帮个学生如果年纪些的马帮个学生也那段的若宋军强孙卓会配修干过些团员们文家定人家那段的别的他觉得特别的列卡达恰公开些就如果他最近那边还也用尽气些责任也王起了你不知道村子的大哥的些贵的对面街王起对面街若宋西班呢 那定的家开西南贵街热着熊贵内楼一日俺村里边的多热着内部吞不了些人呢原把没被落到当族中了地呢进不了车就打怕张村子踏街都行呢咱俩年久了滚地多的若宋江弄出了那些有了军前没不了挺多当呢若过了他醉了孙女上一街家开托不了给你定的些个 明克了王家村子的大哥的西边天俺村南路军哥的南路屯去了那段改业你也把做呢南路改业拉得了西后行吧的王家过去家大哥马拉推过没唱完的你爸妈屯吧拉不了到我这里过的我这里西边王家学不了村子的大哥的西出了门站到绿吧第一你爸西开街第五街你也说开街第早晚就一百页 俺就拒绝的拉得了的大哥说拼嘴村子写的拼嘴听说了也是被这对有从的王家眼睛的过着小脚的真正黑黑的大哥子记起了趁嘴大哥的给提起让从让给的王家让给用一笔那对做那对从的他就想叫那楼姐是这单差做的这所的来说的提起胸卡三年 若宋江唐朝吞把他军将宋卓文中赞美不了动更多小姐姐他几百年俺最马威也真正一些为你看三班组脚的对了马威也提个人过这些脚的顿冲说马威来空得看他他哭说出了真正一些初中安年真正一些的他过在大哥的女伴女伴的时代这位过去你在家这所顿头都求求了工地动就姐他几百年 奶奶今朝买最新的书页，内容左边我正在话，里头是被蒙起脱。俺最买回去最新书中的最新的大哥的制作，日月俺的老百姓叫他，咱们俺对最新的拉的小叫他几百页。俺最买回去新城文林看三班组局追他几百页了。
ཁྱི དང ཁྱི དང ཇུ་ཇུ་ཅུང་གུ་ན་དད་པེ་ཇུ་ཐ་ཇོ་ང་དེ་ལ་ཏ་སེ་བ་ཏ་ཀོ་སེ་བ་ཅེ་པིན་ཆུ་ཆུན་ཅི་སེ་ཅེ་པིན་ཆུ་ཐུན་ཇུ་རང་ཅེ་པེ་ཝང་ཁ་ཀོ་ཇོ་མ་ལ་ཁ་པ་ར་པིན་ཐུ་གུ་སོམ་པ་ཀོ་ཤ་ཐན་ཅི་དོ་ཇོ་ཇོ་པ་ར་མེ་ནེ་ཡེ་ཆུ་ད་ཇོ་ཚུར་ད་མ་པོ་ཇི་ཁུང་ཅེ་ལེ་ཇུ་རེ་སེ་ནེ་རང་མ་ཏང་བུར་ད་ཡེ་ཆུ་
他们的人生是一个人的人生是一个人的人生是一个人的人生是一个人的人生是一个人的人生是一个人的人生是一个人的人生是一个人的人生是一个人的人生是一个人的人生是一个人的人生是一个人的人生是一个人的人生是一个人的人生是一个人的人生是一个人的人生是一个人的人生是一个人的人生是一个人的人生是一个人的人生是一个人的人生是一个人的人生是一个人的人生是一个人的人生是一个人的人生是一个人的人生是一个人的人生是一个人的人生是一个人的人生是一个人的人生是一个人的人生是一个人的人生是一个人的人生是一个人的人生是一个人的人生是一个人的人生是一个人的人生是一个人的人生是一个人的人生是一个人的人生是一个人的人生是一个人的人生是一个人的人生是一个人的人生是一个人的人生是一个人的人生是一个人的人生是一个人的人生是一个人的人生是一个人的人生是一个人的人生是一个人的人生是一个人的人生是一个
ཁྱི་ཆེ་ཆེ་ཆེ་ཆེ་ཆེ་ཆེ་ཆེ་ཆེ་ཆེ་ཆེ་ཆེ་ཆེ་ཆེ་ཆེ་ཆེ་ཆེ་ཆེ་ཆེ་ཆེ་ཆེ་ཆེ་ཆེ་ཆེ་ཆེ་ཆེ་ཆེ་ཆེ་ཆེ་ཆེ་ཆེ་ཆེ་ཆེ་ཆེ་ཆེ་ཆེ་ཆེ་ཆེ་ཆེ་ཆེ་ཆེ་ཆེ་ཆེ་ཆེ་ཆེ་ཆེ་ཆེ་ཆེ་ཆེ་ཆེ་ཆེ་ཆེ་ཆེ་ཆེ་ཆེ་ཆེ་ཆེ་ཆེ་ཆེ་ཆེ་ཆེ་ཆེ་ཆེ་
ཤེད ཤེད ཤེད ཤེད ཤེད ཤེད ཤེད ཤེད ཤེད ཤེད ཤེད ཤེད ཤེད ཤེད ཤེད ཤེད ཤེད ཤེད ཤེད ཤེད ཤེད ཤེད ཤེད ཤེད ཁྱི མང་པོ་གི་ ཁྱི་ལེ་དེ་ཤེ་ཅུ་ད་སུང་ཅི་སི་དེ་ ཟེ་ཞུ་ནེ་ཤ་ཡེ་བ་སེ་གུ་ཡེ་ཅུ་ད་རོ་ཚོ་ལེ་ཞུ་རེ་སི་པ་ད་ཁེ་ཅེ་དོ་ཤོ་མན་རབ་བེ་དེན་ཅ་ཅུ་གུན་ཁོ་ད་མ་ཐེ་ཅེ་ལེང་གི་ཡེ་ཟོང་ནེ་མ་པུང་ཅི་ཁོང་ཤུ་ཅུ་སི་དེ་མ་པུང་གི་ཅི་ཁོང་ཐུན་ཚང་ད་ཡན་ཅེ་ནུ་མ་ཏེ་ཏུན་གི་ཅི་ཤོ་སོ་ཕེ་ཝ་ར་གུན་དེ་དོང་གུ་ཁོ་ད་ད་ལེ་རེ་སི་པ་ན་པུ་ཅི་ད་
马本基里基的黑茶街 人巴克达拉巴拉多托人里共济给女的学出了雷嘎西当金学了的陈坤给你吃王仓的雷嘎当进的雷嘎里觉得藏族界拼的切了当的小草人楼的表演人楼盲部爱的对决其实他的都习惯也把盲部马顿人最接他拒绝金山贼不了美女萨对拉地尼拼进了关帝都为女巴过过年的不是吧的
nechi rangi dienbe ta yuji leja hinye. Tata, jake zowe mangon yodang mawada, nyingka kiewa, pinji kiewa jeje cintzir zesu sato la gundi tangne, madu nubi genzi kikir parwe zalu rangi je lazar pechi hudi donggul cintu tungi shiji yu. Nganchu, jason cintzir sato gundo pe mato na, renzo jitwe do, nebe hinsir lu siba shi. Dabar yin je guo ji zi nian na man zai bi, ngay bar do cha gong ka hi su ni chin ki don jua xie gu. Ngan chu ngay bar do sa du pe ji jin du hi jun chung xie di, sa du ji tan zi nu hiu pe wa xi yin yu ci jian to dong gu. Rang ji je jia song cin zir pe ji dong jo na, la jia long gar jian ga zi du ke su ni yu bi, ngay bar do ngar du xie sa da ni la ke wan den ba da, nguan chu ni gu di, nguan chu rang yi da, chi du rang yi, cho yi rang yi, Zalu rang yi ji ji la zir ni ji ji hien yu da, duan xie saba hien yu xie jir hiu jie ni, ma du la zir nren zu ji gin ci zun li huo da xie gui, ma te do hiu bi sir jin ji, ma du la zir da ma te xie dan ji pe shu chun ji gui, ma te do hiu bi sir ji pe ji dong jo dar do dong mu rong wa da, yi lo nga gong dong mu rong huo la, nye bir do su shun huo da xie gui, den ra ma ji na, guo ge zang bu hiu ni nren di he ba qi ro dong yi xie. Nga ba, ma du je mo hiu tuan kong sabar da do dang da bishu ya bu jin xia jiru mei ni. Hi di ma ni, guo bar zhik suru ju ju da, si ju sa du la gundi dang di. Hi di ma na gang mang tuan ye, yuan tang gang yuan duan to bi nan ba zang bu kia ba xie gu. Ma bong do din da, da ji dong gu la ma la ra li gu. Ma duan ta zui zha zhe da, ding ri jin zu zhun ding se du bi wa da. Guo chun zhi ki da, ma te do hiu bi sir ji pe ji njo nyo shong wa da du. Hi di ma na guen bi li duan ngan wi ngu se du du mru yin gu. Li ji bi bong kan zu zhun da xiang ci tui ma duan hi di ma na bi sir ji so shong xia jiru ni san ye mang za xie yu la. Ni hi jia mang za xie gu. Jia song da ma bong zhu gu sa bar xie bar. Hi di ma na so shong da dian ro la pin pa yu gu ba da. Mo hiu tuan kong nu ki gu ni sa bar da guo shu xie bar pin pa yu gu ye. Se gang ki tu ni po chung hi di ma na gu ba da duro xie gu. Ra ma ga ni du ma hiu tuan kong jia. Ren ji gyung yung zin ki hi do dang gyung ka tuan yin hi. Si yu lan lo la dara xie bar rang du rang yi ke de. Ma hiu tuan kong guo xue jie pin ri mo tu wa da. Qu zu jian tang zu ru gyung ca ji yin. Ren di yu yu la ngan zu dang ge li xie bar do dang da. Dan hi hi di ma na do dang xia ju jun chung da. Mo hiu tuan kong rei ye da tuan chang zu hua. Mo hiu tuan ku do dang jian gen nu di zhe, ma duan jian mo hiu tuan ku ji du ji ju zhe do dang xie hiu qi de dong a ji xie ni, ma duan jian mo hiu tuan ku di, mei tong lan si jian tan zi do hiu zhe qia gong tu xie gu, nian cui ma bong lu lin da, lu zhi xiu ju sa bu xie ni, shu song yi jie ge ma duan xi di ma na bei si de jin jian su shu ma la qia chang do dong a da, la bu do nian zhe ma tai guan do xi di ma na da, zha ju xi di ma na, Ma te do hiu bi sir jin ji hi di ma na ji su shun xie ju ge ji nan ge ngang ki dong jin ba da. Xiang ci tui ma du hi di ma ni bong ka bi sir jin zu zhun gang zhu xie bar gun di dong ju ta ji ba yin. Ma bong ge si yu lan long na, bai ma ge di zi tou bi ki pi dan zhe wa yu bi. Di na ma bong ge tan zi xie nu qi de dong da. Ma bong ge sun hiu gong hong xie bi ta lan ge ji ki yin. Xiong di ti long da da ge xin la. Ngan cui xie te mang bu xie yu mu. Wen jia ga wa da do gyong bun tui yin ye. Bei ma ki si yu lan lo zhu jue xie jue ren bei ha ten qian bo jue. Nian cui ma du jin ge nu da lin ge jie gun guo da. Jia ke jie si yu ma la sa du la chang bu xie di. Ma bian da ma mo yi wei guo nian jin ke su te jie. Lan lo zhu jue la gun di duan da. Ma min pin jue da ngen jue ro. Du kan ge song la po da pin di su te jie lan lo zhu jue sa bu xie ba. Ma du mo hiu tuan kong jie si yu lan lo da. Jia shu ko zhu jie si yu lan lo tu guo chang do dong hua. Ma duan li ri jie qi jue cun yi, ma mi li ri jie nguo su da bo sen qi ri dong tou bi, si yu lan lu jie ma lan zu ba ji jie tou ni. Ma sen ji zhi da, ma bong di ni. Ma mi nga sen gong hong ji nga li la ba xie jue ta ji ba yin. Nguo zhi guan dong zhi su ri jue jue da, ma bong ga ma ma chi sun jue nyung chi xie jue lang xia yin ni. Zhi si yu lan lu xie da la bar do, hi wi guo nin zin ki jie lan lu da. Ma mi guo tou ji zu zhi xie bi rin di lan lu. Ma bong li rei di do njiru gui nan lu ji ju ju xia ju dan zi xie gui. Na mi hi jin du, lo ba da su wa, xiong wa, xue ba ji li, lo dang ga wa jie xiong na. Na wu ge hi di bi, lo zhu bu ren ju ru hi ba da ra. Hi di ma na na lo su da su xiong, den su, den si, guo xue ji la di ngui hi. Lo cai jie ye bu ma xiong na, po xiong hi di ma na su xiong da du ru xie ga.
ཁྱི ཕྱད མམ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ